0: அதாவது சமையல் அபாகாசு தாய் உருது ப்ரோக்ராம் நேரங் கா 101.9 FM MHz பர் ஆப் சுன் ரஹே ஹே உருது ப்ரோக்ராம் நேரங் அவர் இஸ் ப்ரோக்ராம் மே ஆப்கி ஆர்ஜி நூர் அஃப்ஷா ஆப்கா தில் சே கைர் மக்தம் கர்த்தி ஹே சமையன் ஆஜ் கே ப்ரோக்ராம்ஸ் மே ஷாமில் ஹே ஹர்ஃப் தாபிந்தா மத் சஹல் ஹமே ஜானோ இஸ் உன்வான் பர் ஏக் தக்ரீர் ஆப் சுனேங்கே ராஜேந்திர சிங் பேதி ஃபன் ஒரு ஷக்ஸியத் பர் இஸ்கே அலாவா ஆப்கா மன் பசந்த் ப்ரோக்ராம் கீத் சுரீலே காதாச்சா பி ஷாமில் பஸ்ம் ரஹேகா தோ சலியே ஆகாஸ் ஹம் கர்தே ஹே ஹர்ஃப் தாபிந்தா சே பேஷ்கஷ் ஹே எம்ஏ ஹாய் கி
1: சமயனே கிராம் ஜிந்தகி கா சஃபர் நஷே வ ஃபராஸ் சே இபாரத் ஹே இஸ்மே கபி துஷ்வாரியாம் ஆ ஜாதி ஹே தோ கபி ஆசானியாம் ஜோ லோக் முஸ்பித் சோச் கே ஹாமில் ஹோதே ஹே வோ புர் உமீத் ஹோகர் اور صبر و تحمل سے کام لیتے ہیں اور منزل کو پا لیتے ہیں اس کے برعکس منفی سوچ کے حامل افراد مایوس ہو کر بیٹھ جاتے ہیں اس لیے انہیں منزل کبھی نہیں ملتی اس طرح وہ پریشان رہ کر دوسروں کو بھی پریشان کرتے ہیں اس لیے بجا طور پر کہا جا سکتا ہے کہ زندگی کا دار و مدار انسان کی سوچ پر منحصر ہے علامہ اقبال نے کیا خوب کہا ہے قوموں کی حیات ان کے تخیل پہ ہے موقوف یعنی زندگی الجھنوں میں الجھا ہوا ایک سلسلہ ہے بے سوی بے کسی گھٹن مجبوری اور خوف و ہراس میں یہ سبھی اس کے پڑاؤ ہیں یہ جملہ قابل غور ہے یعنی کہا جائے کہ میں اکیلا ہوں یہ منفی سوچ پر ہوگا اس کے برخلاف یہ جملہ اکیلا کافی ہوں اس جملے میں مایوسی اور مجبوری سے نکال کر ہمیں توانائی کی روشنی دیتا ہے جس طرح مایوسی کے جذبے میں ڈوبے اس جملے میں تھوڑی سی تبدیلی کرنے سے ہم نے زندگی